மாலஹாரி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் மாலஹாரி தாரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண